0: சங்கீதம்
1: தெரிஞ்சவங்களுக்கு சத்தம் கூட பாட்டு, தெரியாதவங்களுக்கு பாட்டு கூட சத்தம். லுக், நான் ஒரு மியூசிக் ஸ்டூடண்ட், பாட்டு கத்துக்கிறவ, என்னால பாடாம இருக்க முடியாது. அப்படி நான் பாடக்கூடாதுன்னா நீயாவது பாடு, ஐ மீன் கத்து. யாருமே இல்லாத இந்த இடத்துல அட்லீஸ்ட் சில

0: கட்டிக்க. நீ உனக்காக டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்க.
1: வேண்டாம் குடி, யாராவது பாத்திர போறாங்க. ஐயோ
0: குடிக்கலையா? குடிச்சிருக்கல கட்டிக்க.

0: கையை உடைச்சா மாதிரி நீ நடிச்சா போதும், அதை அவன் பார்த்தா போதும்.
1: இன்னும் நல்லா சிரி.
2: அறிவில கையில் அடிபட்டு சிரிக்கிற
1: டா புன்னகையே.
2: இன்னும் கொஞ்சம்

0: பாடாத.
1: பாட கூடாதா? நான் அப்படிதான் பாடுவேன், அப்படிதான் பாடுவேன், என்ன செய்வேன்? சத்தம் இல்லாத
0: பாடா. இதுக்கு மேல பாடாத.
1: இதுக்கு மேல பாட முடியாது, அங்க அவ்வளவுதான் செதுக்கி இருக்கு பாரு. ரசனை கேட்ட ஜென்மம் பொறுக்கி ராஸ்கல்.
0: நீ பாடுற சத்தம் எனக்கு என்னென்னமோ ஞாபகம் வருது.
1: சங்கீதம் தெரிஞ்சவங்களுக்கு சத்தம் கூட பாட்டு, தெரியாதவங்களுக்கு பாட்டு கூட சத்தம். லுக், நான் ஒரு மியூசிக் ஸ்டூடெண்ட், பாட்டு கத்துக்கிறவ, என்னால பாடாம இருக்க முடியாது. அப்படி நான் பாடக்கூடாதுன்னா நீயாவது பாடு, ஐ மீன் கத்து. யாருமே இல்லாத இந்த இடத்துல அட்லீஸ்ட் சில கழுதைகளையாவது நான் பார்க்க ஆசைப்படுறேன். கமான் கமான், கத்து கத்து மேன்.